கதிரு தனி தனி தோம் தனி தோம் தனி தோம் தனி தோம் தனி தோம் தெர்னா தெர்னா தோம் தம்பி பாகிருத்தி தோம் தம்பி பாகிருத்தி தனி தனி தோம் தனி தனி

அனுகது பாரதே நந்தசரோவர் பாரதியோ சந்தாபுத்திரே குரு அவர் துணை.